0: ஆகாஷ்வாணி இம்பால் ஹவுஸ் தவிரிசி மணிமல் அருகே சீட்டி போகும்.
1: சீட்டி தாபிரிபாமதி தௌரம் தாபிரிபு சிங்பு மணி நஹான்பது குரும்ஜரி
2: மலானசு குரும்ஜரி
1: ஹவுசி மலா
2: நசிகி அஹான் போயின லொக்கச்சரிப சீட்டி அசி தொங்கு வைக்கோம் கொங்னாங் ஒப்போசிட் மணிப்பூர் யூனிவர்சிட்டி காஞ்சிபூர்தகி நிங்தேம்பலாஸ்ரம்ன தாபிரக்பனி
1: நிங்தேம்பலாஸ்ரம்ன கரி கரி ஹைபிரக்ப ங்சிதி தாரசி மலா
2: பஹுஜன் ஹிதாயா பஹுஜன் சுகாயா பஜக்ரப மோட்டு அசிகி லம்ஜிங் மகாத சந்தோப்பிரிப ஆகாஷ்வாணி இம்ஃபால் ங்சிதி சஹி ஹும்புஹும்தோய் மபுங் ஃபான மியாம்கி சேபாத சொக்தப நாய்தன அகாங் கன்பி லைபாக்லைகும் கதோக்பன சருக் ஒய்ஜரபி இமா நகாக்கி நகுன்பு சைதாஜப நத்தன குதோல் அமத்தசு தம்ஜப ங்கம்ஜதி இமா நகாக்ன இரம்தம் அசித சாஃபோங்பிரக்ப நுமிட் ஆகஸ்ட் 15 லாக்பத நகாக்கி நசாய்கோந்த லைபிரிப ஸ்டாஃப் பும்னமக்பு அனா அயேக் யாவ்தப மியாம்கி சேபா சோக்தப நாய்தப பினபி சனு ஹாய்ன மபு மாகி மஃபம்த தௌனிஜபகலோய்னன யாய்ஃபமங்கோல் பிஜரி
1: சாங்க்ரப சஹி ஹும்புஹும்தோய் கொங்சத் கங்கௌதே ஹௌமின்னரக்ப நுங்சிரப கொங்லோய் கயா அம மதம்ன பூதுன சத்க்ரே அனௌப நுங்சிரப மருக் கயா அம மதம்ன புரக்துன அமுக் கொங்சத் அசித சகங்னரரி ஆகாஷ்வாணி இம்ஃபால் சாஃபோங்கிப நுமிட்ன லாக்பத நுங்சிப வாஹைன பரேங் சான லேங்துன யாய்ப பௌஜெல் பிபிரக்பகிதமக் இனாவ் நிங்தேம்ப லைஸ்ரம்பு தகச்சரி
2: ஆகாஷ்வாணி இம்ஃபால்கி மணிமலாகி தௌரம் புபிரிப தாமு அமதி இச்சேமகி மஃபம்த நனாவ்கி ஓய்ப பாஞ்சப வாஃபம் அமத்தங்

ஆகாஷ்வாணி இம்பால் ஹவுசிக் தாபி ரசி பரிங் நாயின சந்தோக்சரிபா ரேடியோ டாக்குமெண்டரி பொத்லோய் மங்காஷுபதாங்கக் அய்யிபா கே ஹெச் கிரீஹபலா தேவி கொஞ்சல்தா இலாங்பம் சாவுபதேவி அமதி சுபாஸ் அதோப்பம் தௌரம் புதோக்பா பிஜயா யும்லிம்பம்